0: ஜூலை 9 முதல் 12 வரை மைஜி ஆடியோ ரெடி சேலில் 30,000 ரூபாய் முதல் 59,999 வரை விலையுள்ள ஆண்ட்ராய்ட் மொபைல்களுக்கும் டேப்லெட்டுகளுக்கும் 3,000 ரூபாய் அடிஷனல் கேஷ்பேக் வவுச்சரும் 1 வருஷம் அடிஷனல் வாரண்டியும்
1: எல்லா மைஜி ஃபியூச்சர் ஷோரூம்களிலும் TNC அப்ளை.